சகுன்னே கலகுமுன்னாய் உதகு தினமுந்திய பேமிஹுங்க சொதகாய் தப்பாத்தில் நுகுரா ஹுஷகமே மீஹுன்ன திக்கு மட்டக எமீஹிக் முதா ஹேதுகுரா மீஹிக் மிசால் ஃபதைன்னு அல்லாஹ் ஷாய் ஆஹிர துவஹ ஏனா ஈமானன் வதி ஃபஹ ஏனாக மிசாலி எஹில இக் மதீகா வெளித்தக்கெங் ஹுட்ட எஹிலாக மச்சப்போ வாரே கண்டே வெஹி ஏக மதீகா எவ்வெஸ் எச்சென்னதி குஸ்ஃபாவா உமாங் ஹிலேக் மிசாலே எவரின் குள மசக்கத்தவுக தெரேன் எவ்வெஸ் எச்சிக் மச்ச எவரின் நக குளதான கமல் லிபுகனன் வெதே எபஹி எவரின் குள அமல ஆஹர துவஹும் எவரின் நக எவ்வெஸ் சவாபின் நுலிபே ஹுட்டே காஃபிர் வெகிம்வா கோமக அல்லாஹ் தெத்மகன் நுதக்கவே.

இது. கல்ல இன்னஹு கான லி ஆயாதினா அனீத சஉர்ஹிகுஹு ஸஊத இன்னஹு ஃபக்கர வகத்தர் فقتل كيف قدر ثم قتل كيف قدر ثم نظر ثم عبس وبصر ثم أدبر واستكبر فقال إن هذا إلا سحر يؤثر إن هذا إلا قول البشر سأصليه سقر

0: تراث تراث
1: تراث أي طريقة أهر من جباها ثقافة آدك آدائك تريغا هذا باور كنتتك هوري أدوها لم بينمتا
2: வரப் பேணும்
3: திவிராஜகட டியூன் கொல்ல அங்கார்துக்கு ஹவீர் ஃபஹிஜார் புராசத்துக்கு ஹவீர் ஹத்தருகட் பனராக அதி ஆதித்துக்கு ஹவீர் ஃபஹிஜார் ஹமேகனி திவிராஜகடோ